லம்பி லம்பி லட்டு வாடி பகம் வேலை ஜெஸ்தம் பாடி தன்னே தவு ஹாத் தாடி முனே ஜானிலே லம்பி லம்பி லட்டு வாடி பகம் வேலை ஜெஸ்தம் பாடி தன்னே தவு ஹாத் தாடி முனே ஜானிலே முனே ஜானிலே